ரைடு லாஜி கேத்துரு தூவேட்டு ரைடு ரைடு லாஜி கேத்துரு தூவேட்டு ரைடு லாஜி பிடுவார கேக்கியானோ ரைடு லாஜி ரைடு லாஜி பிடுவார கேக்கியானோ ரைடு லாஜி கிம் ஜாயே கே ஆயோ ரைடு லாஜி.